0: வண்டாரம் ரே வித் தரங்கா
1: ஆராந்திக டெங்கு மதுவான்கின் ஆரக்ஷாவட்ட பெங்கிரி அடங்கு சித்தாலேப்ப மொசவே ஸ்ப்ரே சியட்ட சியக் ஸ்வாபாவிகாய் சமட்ட ஹிதகராய் சித்தாலேப்ப மொசவே ஸ்ப்ரே மதுருவான் பலவாஹரண விசேஷஜ்ஞா
2: ஒயாட விஷ மத்ரவ்ய பாவிதேன் இவத் வென்ன ஓனத ஜீவிதய அலுதெங் பட்டங்கன்ன ஆசத ஏனாம் மேக ஒயா கண்ணம் ஓன கோல் எகாக் தானமையை விசியாதட கதா கரான்ன ராட்டம் எக்கட்ட ஜாதிக்க மேயும்
3: அக்மாவிதில் ஃபேட்டி லிவர் பயவேன் நிப்பா சிவனகல லிவர் பூஸ்டின் கேப்சூல் அரகான் அப்பே விதகம் அப்பே உருமையா ஹத்தலிஸ் வசரக அபிமானய சிவனகல ஆயுர்வேத விந்துவை ஹத்தலி சத்தாய் திஸ்ஸக்காய் திஸ்துனாய் பன்சிய ஹத்தலிஹா
0: රටකට බණ අහන්න කියා දුන් දවස අවසන ඇසෙන සදහම් සුරය සදහම් සුරය
4: net fm ධර්ම දක්ෂිනා
5: මතක හිටිනම පින්කමක් ජීවිතේ කරගන්න උන පින්නවා ඒ පින්කම ඔබේ චිත්ත ශක්තිය ගොඩාක් වැඩි කරන කාරණාව
6: මායя පරදවන්න පුළුවන් බලවත්ම තැන තමයි වජිරාසන
7: අම්මා රැක්කා වගේ කවුද රකින්නේ තාත්තා රැක්කා වගේ කවුද රකින්නේ පුතා
8: තමන් තමන්ගේ සසර ගැන හිතලා කරන පින්කම් පින්ඔතුනි කරන්න උනන්දු වෙන්න
0: දිවයිනේ චිර ප්‍රකටම යතිවර සරින් බුදු බණ අහන හෝරාව
4: net fm ධර්ම දක්ෂිනා
0: හැමදාම රෑ 9ට රේඩියෝව ළඟ රටම බණ අහන වෙලාව